மே மாதம் என்றாலே மாணவர்களுக்கு கோடை திருவிழா தான். இந்த கொளுத்தும் கோடையிலும் மழலை மொழியின் மழையில் நனைவது ஏனோ சுகம்தான் நேயர்களே. இன்றைய தமிழ்ச்சொல் மாலை நிகழ்ச்சியில் முதலாவதாக நேயர்கள் கேட்க இருப்பது பள்ளி மாணவர்களாகிய நட்சத்திரம் குழுவினர் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கேற்கும் மாணவர்கள் பிரியங்கா, தீப்தி, ரம்யா, சிவசிரிதா, ராஜேஸ்வரி மற்றும் சக்தீஸ்வரி.

0: வணக்கம் நேயர்களே, நட்சத்திரம் குழுவினரின் பல்சுவை நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. நான் ராஜேஸ்வரி. இப்போது கோடை விடுமுறை தொடங்கியாச்சு. எல்லோரும் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பீங்க? ஃபோன் பார்த்துக்கிட்டு, டிவி பார்த்துக்கிட்டு, தூக்கத்திலே தானே நேரத்தை கழிக்கிறோம். ஆமா, நம்ம நினைக்கிறது அதுதான் நம்ம சந்தோஷம்னு. அதுவும் ஒரு சந்தோஷம்தான். ஆனா அதை விட ஒரு சந்தோஷத்தை நான் சொல்லட்டா? அதெல்லாம் விட, அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, நண்பர்கள்னு அவங்க கூட பேசி நேரத்தை செலவிட்டு பாருங்க. அப்போ அவங்க முகத்துல ஒரு சந்தோஷம் வரும் பாருங்களேன். அதை பார்க்கும் போது வர அந்த அழகான உணர்ச்சி இருக்கே, எப்பா அதை சொல்ல வார்த்தைகளே இல்லைன்னா பார்த்துக்கோங்களேன் நேயர்களே. நேயர்களே, நமக்கு கிடைக்கும் ஃப்ரீயான நேரத்தை வச்சு நம்மளால் எவ்வளவோ சாதிக்க முடியும். அப்படி கோடை விடுமுறை எப்படி செலவிடலாம் என்பதை குறித்து பள்ளி மாணவர்களான நாங்கள் கவிதை, கதை, பாடல், உரையாடல், நாடகம், திருக்குறள், உறுதிமொழின்னு நாங்கள் சொல்ல நினைக்கும் கருத்துக்களை இதன் வழியாக வெளிப்படுத்த போகிறோம். இதை கேட்டு நீங்கள் மகிழ்வீர்கள் என்று நம்புகிறோம். நிகழ்ச்சியில் முதலாவதாக சொற்பொழிவு வழங்குவர் பிரியங்கா.
1: கோடை காலம் வந்துவிட்டாலே பள்ளி விடுமுறை, விளையாட்டு, சுற்றுலா, உறவினர்களின் வீடு என மகிழ்ச்சி நிறைந்த நாட்கள் நம்மை வரவேற்கின்றன. ஆனால் இந்த மகிழ்ச்சியான காலத்தில் நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் உணவு முறை. முதலில் கோடை காலத்தின் தன்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கோடையில் வெப்பம் அதிகமாக இருக்கும், உடலில் வியர்வை அதிகரிக்கும், இதனால் நீரிழப்பு ஏற்படும். ஆகவே நாம் எடுத்துக்கொள்ளும் உணவு உடலை குளிர்விக்கவும் சக்தியை தரவும் இருக்க வேண்டும். முதல் முக்கியம் தண்ணீர். நீர் இருந்தால் உயிர் இருக்கும் என்பது உண்மை. கோடையில் அதிகமாக தண்ணீர் குடிப்பது மிகவும் அவசியம். தினமும் குறைந்தது 2 முதல் 3 லிட்டர் தண்ணீராவது குடிக்க வேண்டும். வெறும் தண்ணீர் மட்டுமல்லாமல் மோர், பழச்சாறு, நன்னாரி சர்பத், தேங்காய் தண்ணீர் போன்றவற்றையும் குடிக்கலாம். இவை உடலை குளிர்வித்து சோர்வை தணிக்கும். இயற்கை உணவுகள். கோடை காலத்தில் நம்முடைய உணவில் பழங்களும் காய்கறிகளும் அதிகமாக இருக்க வேண்டும். தர்பூசணி, முழாம், மாம்பழம், வெள்ளரிக்காய் போன்றவை உடலுக்கு குளிர்ச்சி தரும். இவை நீர் சத்து நிறைந்தவை. பழங்களை சாப்பிடுவதன் மூலம் நாம் ஆரோக்கியமாகவும் புத்துணர்ச்சியுடனும் இருப்போம். ஜங்க் உணவுகளை தவிர்ப்பது. விடுமுறை என்றால் பலர் எண்ணெய் அதிகமான உணவுகள், ஃபாஸ்ட் ஃபுட், குளிர்பானங்கள் போன்றவற்றை அதிகமாக எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் இவை உடலுக்கு தீங்கு விளைவிக்கும். அதிக எண்ணெய் மற்றும் சர்க்கரை உள்ள உணவுகள் உடல் எடையை அதிகரிக்கவும் சோர்வை உண்டாக்கவும் செய்யும். எனவே இவற்றை குறைத்து கொள்ள வேண்டும். வீட்டில் தயாரிக்கும் உணவு. வீட்டில் தயாரிக்கும் சுத்தமான உணவுதான் சிறந்தது. அம்மா செய்து தரும் சாதம், கறி, கூட்டு, ரசம் போன்றவை நம்மை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும். வெளியில் வாங்கும் உணவுகளை விட வீட்டு சமைப்பே பாதுகாப்பானது. நேரத்திற்கு உணவு. விடுமுறை நாட்களில் பலர் நேரம் கடந்து தூங்குவார்கள். சாப்பிடும் நேரமும் மாறிவிடும். இது உடலுக்கு நல்லதே அல்ல. காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு ஆகியவற்றை சரியான நேரத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். காலை உணவை தவிர்க்கவே கூடாது. அது நாளின் சக்தி அளிக்கும் முக்கியமான உணவாகும். உணவு சாப்பிடும் முன் கைகளை நன்றாக கழுவ வேண்டும். சுத்தமான பாத்திரங்களில் உணவு சாப்பிட வேண்டும். பழங்களை சுத்தமாக

0: இதற்கான அடிப்படை நல்ல உணவு முறை. நாம் சாப்பிடும் உணவே நம்மை உருவாக்குகிறது. ஆகவே சுவைக்காக அல்ல, ஆரோக்கியத்திற்காக சாப்பிடுவோம் என்ற எண்ணத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். இந்த கோடை விடுமுறையை ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் கழிக்க நாம் சரியான உணவு முறையை பின்பற்றுவோம். நீர் அதிகம் குடிப்போம், இயற்கை உணவுகளை தேர்வு செய்வோம், ஜங்க் உணவுகளை தவிர்ப்போம். ஆரோக்கியமான உடல் மகிழ்ச்சியான வாழ்க்கை.
1: அடுத்ததாக நிகழ்ச்சியில் தொடருவது நாடகம், விடுமுறை திருவிழா.

0: தீபிகா, அந்த போனவே காலையில 8 மணில ஆரம்பிச்சவ, இப்ப மணி 11 ஆகுது, இன்னும் அதே இடத்துல தான் உட்காந்துட்டு இருக்கியா?
1: அக்கா டிஸ்டர்ப் பண்ணாத, இப்போதான் நான் பாஸ் லெவலுக்கு வந்திருக்கேன். இன்னொரு 10 நிமிஷம்தான்.
2: 10 நிமிஷம்னு சொல்லி 3 மணி நேரம் ஆகிடுச்சு. வெளியே வந்து பாவேன், வானம் எவ்வளவு தெளிவா இருக்குன்னு. அந்த மாமரத்துல குயில் கத்துறது கூட உனக்கு கேட்கலையா?
1: குயில் கத்துறத விட இந்த கேம்லர மியூசிக் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. போக்கா.
3: என்ன விவாதம் இங்கே பலமா நடக்குது? நிஜாம், கண்ணு உன் கண்ணு சிவப்பா இருக்கு பாரு. அந்த பெட்டியே பார்த்துட்டு இருந்தா அறிவு வளருமா?
4: பாட்டி, இதுல எவ்வளோ டெக்னாலஜி இருக்கு தெரியுமா? நீங்க என்னவோ பழைய காலத்திலேயே இருக்கீங்க.
3: டெக்னாலஜியா கண்ணு? நாங்க சின்ன வயசுல விளையாடின விளையாட்டே ஒரு பெரிய கணக்கு தான். பல்லாங்குழி விளையாடும் போது சோழிகளை எண்ணி எண்ணி வைப்போமே, அதுல இருக்கிற கணிதம் உன் கேம்ல இருக்கா? அப்புறம் தாயம் விளையாடும் போது வர அந்த திட்டமிடல், அதெல்லாம் தான் நிஜமான மூளை வேலை.
2: ஆமாம் பாட்டி, நீங்க சொல்லி கொடுத்த அந்த பழமொழிகள் கூட எவ்வளவு அர்த்தமா இருக்கும்.
3: இந்தா தீபிகா, இந்த இளநீரை குடி முதல்ல, உடம்பு சூட்டை தணிக்கும்.
1: ஆஹா, செம டேஸ்ட் பாட்டி. ஆனா பாட்டி, வெயில வெளியே போனா ஒரே வியர்வையா இருக்கு, அதான் எனக்கு பிடிக்கல.
3: வெயில வியர்க்கிறது உடம்புக்கு நல்லதுப்பா, அழுக்கெல்லாம் வெளியே வரும். ஆனா இந்த வெயில் காலத்துல நாம மட்டும் ஜாலியா இளநீர் குடிச்சா போதுமா? அந்த மொட்டை மாடியில இருக்கிற சிட்டுக்குருவிகளை கவனிச்சியா? அதுங்க பாவம், தண்ணி கிடைக்காம அலையுதுங்க.
2: ஆமா தீபிகா, நேத்து கூட ஒரு காகம் தண்ணி தொட்டிக்கிட்ட வந்து ஏமாந்து போச்சு.
1: அப்படியாக்கா?
3: ஆமாண்டா, நாங்க சின்ன வயசுல வீட்டு வாசல்ல ஒரு பெரிய மஞ்சாடியில தண்ணி வைப்போம். ஊர்ல இருக்கிற மாடு ஆடு எல்லாம் வந்து குடிக்கும். மனுஷனுக்கு மட்டும் இல்ல, எல்லா ஜீவராசிக்கும் தாகம் எடுக்கும்ல.
1: பாட்டி, நீங்க சொன்னது இப்பதான் புரியுது. நான் என் கேம்ல இருக்கிற ஸ்கோர் பத்தி தான் கவலைப்பட்டேன், ஆனா நிஜ உலகத்துல இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களே விட்டுட்டேன்.
4: பரவாயில்லையே, உனக்கு ஞானோதயம் வந்துடுச்சு.
1: அக்கா கிண்டல் பண்ணாத. பாட்டி, அந்த பழைய மண்சட்டிய தாங்க, நான் இப்பவே அதை கழுவி நல்ல தண்ணி ஊத்தி மொட்டை மாடியில வைக்க போறேன். அப்புறம் நாம ரெண்டு பேரும் சேர்ந்து தோட்டத்துல அந்த புதுசா வாங்கிட்டு வந்த செடிகளையும் சேர்ந்து நடலாம்.
3: பேஷ் பேஷ், அதுதான் என் செல்ல பேரன். அது மட்டும் இல்ல மலர், இன்னைக்கு சாயங்காலம் நாம எல்லாரும் சேர்ந்து கம்பு அல்லது கேழ்வரகு கூழ் செய்யலாம், உடம்புக்கு குளிர்ச்சியாக இருக்கும்.
2: சூப்பர் பாட்டி. தீபிகா நீயும் வரியா? நான் உனக்கு சிறுதானியங்களோட நன்மைகளை சொல்லித்தாரேன்.
1: கண்டிப்பா அக்கா, ஆனா எனக்கு இன்னொரு ஐடியா இருக்கு. பாட்டி, நீங்க அந்த பழைய துணிகளை வச்சு எப்படி பொம்மை செய்யணும்னு சொல்லி கொடுப்பீங்களா?
3: தாராளமா, பழைய துணியில பொம்மை செய்வோம், பனையோலையில காத்தாடி செய்வோம், இப்படி எவ்வளவோ இருக்கு.
2: நான் கூட ஒரு புது புத்தகம் வாங்கி வச்சிருக்கேன் நிஜாம். நாம ரெண்டு பேரும் மதிய நேரத்துல அதை படிக்கலாம். கதைகள் வாசிக்க வாசிக்க கற்பனை திறன் வளரும்னு டீச்சர் சொன்னாங்க.
1: ஆமாங்கா, எனக்கும் கதை கேட்கறதுனா ரொம்ப பிடிக்கும். பாட்டி, நீங்க பொம்மை செஞ்சுக்கிட்டே ஒரு கதை சொல்லணும் என்ன?
3: கண்டிப்பா. அக்கறைக்கு இக்கறை பச்சைன்னு ஒரு பழமொழி இருக்கு, அதை சொல்கிறேன். இந்த விடுமுறையில நாம எல்லோரும் சேர்ந்து ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடுவோம். கேட்டீர்களா, அந்த பறவைகள் கூட இப்பவே சந்தோஷமா கத்துதுங்க.

0: விடலாம்.
1: நிகழ்ச்சியில் அடுத்ததாக, இனி நம் அனைவரையும் கதை உலகிற்கு கொண்டு செல்வதற்காக ஒரு அருமையான கதையை கூற வருகிறார் ராஜேஸ்வரி. கோடை விடுமுறையும் மாயாஜால பெட்டியும்.
2: சென்னையின் பரபரப்பான அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்தவன் வருண். அவனுக்கு 12 வயது. கோடை விடுமுறை வந்துவிட்டாலே அவனுக்கு ஒரே கொண்டாட்டம்தான். ஆனால் அது வெளியூர் போவதற்கோ விளையாடுவதற்கோ அல்ல. தன் புது டேப்லெட்டில் வீடியோ கேம்ஸ் விளையாடுவதற்கும் கார்ட்டூன் பார்ப்பதற்கும் தான். வருண், எவ்வளவு நேரம்டா அந்த பெட்டியே பார்த்துட்டு இருப்ப? அப்புறம் லீவு முடிஞ்சு ஸ்கூல் திறக்கும் போது டீச்சர் என்ன பண்ணேன்னு கேட்டா வீடியோ கேம் விளையாடினேன் தான் சொல்லுவ என்று அம்மா தினமும் சலித்து கொள்வார். வருண் சாதாரணமாக சிரித்து கொண்டே, அம்மா வெளியே போக முடியல, ஒரே புகையும் சத்தமுமா இருக்கு, அதான் இதை பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு மீண்டும் கேமில் மூழ்கி விடுவான். ஆனால் இந்த முறை அப்பா ஒரு வித்தியாசமான முடிவை எடுத்திருந்தார். வருண், இந்த விடுமுறைக்கு நாம உன் தாத்தா ஊரான செங்கல்பட்டு பக்கம் இருக்கிற ஒரு கிராமத்துக்கு போக போறோம் என்றார். வருணுக்கு தூக்கி வாரி போட்டது. அங்க வைஃபை இருக்குமாப்பா, எனக்கு போர் அடிக்காதா? என் டேப்லெட் இல்லாம நான் எப்படி இருப்பேன் என்று அடுக்கடுக்காக கேள்விகளை கேட்டான். ஆனால் அப்பாவோ சிரித்து கொண்டே, அங்க இயற்கை வைஃபை இருக்கு வருண், போய் பாறேன் என்றார். கிராமத்து வருகை, ஒரு புதிய உலகம். மறுநாள் அதிகாலை பசுமையான வயல்வெளிகளுக்கு இடையே அந்த பேருந்து நின்றது. வருண் கீழே இறங்கியதும் அவளை முதலில் வரவேற்றது சில்லென்று வீசிய காற்று. அப்பா, ஏசி இல்லாமலேயே இவ்வளவு குளிர்ச்சியா இருக்கே என்று ஆச்சரியப்பட்டான். தூரத்திலேயே தாத்தா வாசலில் நின்று காத்து கொண்டிருந்தார். வருணை பார்த்ததும் ஓடி வந்து அணைத்து கொண்டார். வா என் செல்ல குட்டி, எவ்வளவு மெலிஞ்சு போயிட்ட, இந்த 1 மாசத்துல உன்னை தேத்திடலாம் என்றார் தாத்தா. தாத்தாவின் வீடு ஒரு பெரிய ஓட்டு வீடு. வாசலில் பெரிய வேப்ப மரம். அந்த மரத்தடியில் ஒரு மண்பானை இருந்தது. தாத்தா அதில் இருந்த தண்ணீரை குவளையில் ஊற்றி கொடுத்தார். வருண் அதை குடித்ததும், வாவ், ஃப்ரிட்ஜ் தண்ணியை விட இது எவ்வளவு சுவையா இருக்கு என்று வியந்தான். மாயாஜால பெட்டி, தாத்தாவின் பாடம். மதிய நேரம் ஆனது. தாத்தா வருணை அழைத்து கொண்டு பின்னால் இருந்த தோப்பிற்கு சென்றார். அங்கே ஒரு பெரிய வேப்ப மரத்தின் அடியில் ஒரு பழைய மரப்பெட்டி இருந்தது. தாத்தா, இது என்ன பெட்டி என்று கேட்டான் வருண். இதுதான் மாயாஜால பெட்டி வருண், இதுல தான் என் விடுமுறை நினைவுகள் எல்லாம் இருக்கு என்றார் தாத்தா. தாத்தா மெதுவாக அந்த பெட்டியை திறந்தார். அதில் பழைய படங்கள், ஒரு சின்ன பல்லாங்குழி பலகை, பனையோலையில் செய்த பொம்மைகள் மற்றும் சில வண்ணமயமான சோழிகள் இருந்தன. தாத்தா, இதெல்லாம் வச்சு என்ன பண்ணுவீங்க என்று கேட்டான் வருண். தாத்தா சிரித்து கொண்டே, இதை வச்சுதான் நாங்க விளையாடுவோம் வருண். இந்த சோழிகளை எண்ணி எண்ணி வைக்கும் போது கணக்கறிவு வளரும். அப்புறம் தாயம் விளையாடும் போது திட்டமிடல் கத்துக்கலாம். இதெல்லாம் தான் நிஜமான மூளை வலி என்றார் தாத்தா. மலரன்று மாலை தாத்தாவுடன் சேர்ந்து பழைய துணியில பொம்மை செய்வது எப்படி என்று கற்றுக்கொண்டார். வருண் கடையில் வாங்குகிற பிளாஸ்டிக் பொம்மைகளை விட நாமளே உருவாக்கிற இந்த பொம்மைக்கு ஒரு உயிர்

இருக்கும் என்றார் தாத்தா. பெயர்களை தேடி ஒரு வாரம் ஓடி போனதே தெரியவில்லை. ஊருக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்தது. வருண் இப்போது பழைய வருண் இல்லை. அவள் கையில் செல்போன் இல்லை. மாறாக ஒரு புத்தகமும் தாத்தா செஞ்சு கொடுத்த துணி பொம்மையும் இருந்தது. தாத்தாவின் கைகளை பிடித்து கொண்டு வருண் சொன்னான், தாத்தா, இந்த விடுமுறைதான் என் வாழ்க்கையிலேயே சிறந்த விடுமுறை. நான் சிட்டிக்கு போனதும் தினமும் மொட்டை மாடியில பறவைகளுக்கு தண்ணி வைப்பேன். அப்புறம் எங்க வீட்டு முன்னாடி ஒரு சின்ன மரம் நடுவேன். அடுத்த லீவுக்கும் நான் இங்கதான் வருவேன் தாத்தா. தாத்தா சிரித்து கொண்டே, புத்திசாலி பெண் என்று அவளை ஆசீர்வதித்தார். பேருந்து நகரத்தை நோக்கி சென்றது. ஆனால் வருணின் மனதிலோ அந்த கிராமத்தின் பசுமையும் தாத்தாவின் இயற்கை பாடங்களும் நிறைந்தது.

0: நிகழ்ச்சியில் அடுத்ததாக உரையாடல் வழங்குபவர்கள் பிரியங்கா மற்றும் சத்தீஸ்வரி.
1: நிலா கிராமத்தில் விடுமுறையை கொண்டாடும் மாணவி, உற்சாகமானவர். சேதா நகரத்தில் முடங்கி கிடக்கும் மாணவி, ஏக்கத்தில் இருப்பவர். ஃபோன் ரிங் ஆகும் சத்தம், ட்ரிங் ட்ரிங். சேதா ஃபோனை எடுக்கிறாள்.
2: ஹலோ நிலாவா, என்னடி பண்ற? ஃபோன் எடுக்க இவ்வளவு நேரமா? 3 வாட்டி கால் பண்ணிட்டேன்.
3: ஹே ஸ்வேதா, சாரிடி, நான் தோப்புக்குள்ள இருந்தேன். ஃபோன் வைப்ரேஷன்ல இருந்தது தெரியல. இப்பதான் வீட்டுக்குள்ள வந்தேன். சொல்லு, எப்படி இருக்க?
2: நான் என்ன பண்ணுவேன், வழக்கம் போல இந்த 4 செவத்துக்குள்ள ஏசிய போட்டுட்டு மொபைல்ல ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கேன். வெளியில எட்டி பார்த்தா ஒரே புகையும் காரு சத்தமா இருக்கு. செம போர் அடிக்குது நிலா, நீ அங்க என்ன பண்ற?
3: இங்கயா, காலையில 6 மணிக்கே எழுந்து பாட்டி கூட மாட்டு தொழுவத்துக்கு போனேன். இப்பதான் கறந்த பசும்பாலை குடிச்சேன். ஆஹா, அந்த ருசியே தனி ஸ்வேதா. இப்ப நான் ஒரு பெரிய மாமரத்து நிழல்ல உட்காந்துட்டு இருக்கேன்.
2: மாமரத்து நிழலா? அங்க வெயிலே இல்லையா? இங்க வெயில தலையே சுத்துது.
3: இங்க மரங்கள் அவ்வளோ இருக்கு ஸ்வேதா, காத்து சும்மா ஜில்லுன்னு வீசுது. இப்ப கூட என் முன்னாடி சிட்டுக்குருவி வந்து கீச் கீச்னு கத்துது. இங்க வைஃபை இல்ல, ஆனா மனசுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கு. பாரதிதாசன் சொன்னாரே, அன்னம் மாடும் அகன்றுரை பொய்கை, தென்னஞ்சோலை தரும் குளிர்காற்று. அதெல்லாம் இங்கதான் நேரடியா அனுபவிக்கிறேன்.
2: என்னடி கவிதை எல்லாம் வருது, அங்க வேற என்ன விசேஷம்?
3: விசேஷத்துக்கு பஞ்சமே இல்ல. இன்னைக்கு மதியம் பாட்டி கம்பங்கூழ் செஞ்சு தாரேன்னு சொல்லியிருக்காங்க. கூடவே சின்ன வெங்காயம், மோர் மிளகாய், நினைச்சாலே நாக்குல நீர் ஊறுது. அப்புறம் சாயங்காலம் பக்கத்துல இருக்கிற குளத்துக்கு போய் கால் நனைச்சிட்டு வரப்போறோம். அங்க மீன் துள்றத பாக்குறதே ஒரு தனி அழகு ஸ்வேதா.
2: மீன் துள்றதா? நான் இது வரைக்கும் அக்வேரியத்துலதான் மீனை பாத்திருக்கேன். நேர்ல பாக்க அவ்வளவு நல்லாவா இருக்கும்.
3: கண்டிப்பா, அது மட்டும் இல்ல, இங்க இருக்கிற என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து கிச்சு கிச்சு தாம்பல விளையாடுறாங்க, கண்ணாம்பூச்சி விளையாடுறாங்க. எனக்கும் அந்த விளையாட்ட கத்து கொடுத்தாங்க. சிட்டி லைஃப்ல நாம வீடியோ கேம்ஸ்லயே தொலைஞ்சு போயிட்டோம்ல.
2: ஆமா நிலா, நான் இப்போ போன்ல கேம் விளையாடுறேன். ஆனா நீ நிஜமாவே வெளியே போய் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுற, எனக்கும் உங்க ஊருக்கு வரணும் போல ஆசையா இருக்கு நிலா.
3: அட, இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேனே. பாட்டி எனக்கு பழைய துணிகளை வச்சு எப்படி அழகான பொம்மைகளை செய்யணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் பனவோலையில செஞ்ச காத்தாடி, இது எதுவுமே ஆன்லைன்ல கிடைக்காது ஸ்வேதா. நம்மளாம் கையில செய்யறதுல இருக்கிற சந்தோஷமே தனி.
2: நிலா, நீ சொல்றதை கேட்க கேட்க எனக்கு பொறாமையா இருக்கு. எங்க வீட்டுல எப்பவும் டிவி போன் இதெல்லாம் தான். எங்க அம்மா கூட இப்பதான் திட்டினாங்க, எப்பவும் போனை நோண்டிக்கிட்டே இருக்காத, ஏதாவது பயனுள்ளதா பண்ணுன்னு.
3: உங்க அம்மா சொல்றது சரிதான் ஸ்வேதா. ஒரு நிமிஷம், நான் ஒரு ஐடியா சொல்றேன். நீ உங்க அம்மா கிட்ட பேசு, இந்த லீவுல 1 வாரம் மட்டும் என் கூட கிராமத்துக்கு வா. நம்ம 2 பேரும் சேர்ந்து வயல்வெளியில ஓடி ஆடி விளையாடலாம். இயற்கை விவசாயங்களை பத்தி அங்க இருக்கிற பெரியவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: நிஜமாவா? நான் இப்பவே எங்க அம்மா கிட்ட கேக்குறேன். நானும் நிலா கூட கிராமத்துல 1 வாரம் இருக்க போறேன்னு சொல்லி பர்மிஷன் வாங்குறேன். அங்க வந்தா எனக்கு நீச்சல் கத்து கொடுப்பியா?
3: தாராளமா, எங்க ஊர் குளத்துல நீச்சல் அடிக்கிறதுக்குன்னு ஒரு தனி பட்டாளமே இருக்கு. அப்புறம் ராத்திரி நேரத்துல மொட்டை மாடியில படுத்துக்கிட்டு நிலாவை பார்த்துக்கிட்டே பாட்டி

0: பார்க்க சொல்லுவாங்க. அதை கேட்டா நீ ஊருக்கே போக மாட்டேன்னு சொல்லுவ.
1: சூப்பர் நிலா, கம்ப்யூட்டர் கோர்ஸை அப்புறம் கூட பண்ணிக்கலாம். ஆனா இந்த கிராமத்து அனுபவம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் இப்பவே எங்க அம்மா கிட்ட பேசிட்டு உனக்கு மெசேஜ் பண்றேன்.
0: சீக்கிரம் வா நிலா, இங்க பாட்டி உனக்காக மண்பானையில சமைச்சு வைக்க காத்துட்டு இருக்காங்க. மண்ணோட மதிப்பையும் நம்ம பாரம்பரியத்தையும் நேர்ல பார்ப்போம்.
1: கண்டிப்பா நிலா, இந்த விடுமுறை எனக்கும் ஒரு மறக்க முடியாத விடுமுறையா இருக்க போகுது. பாய்.
0: பாய் ஸ்வேதா, சீக்கிரம் கிளம்பி வா.
2: போன் கட் ஆகும் சத்தம்.
1: நிகழ்ச்சியில் தொடர்வது திருக்குறளின் விளக்கம். குறளோடும் கோடையோடும். கோடை வெயில் கொளுத்த தொடங்கிடுச்சு, பள்ளிக்கூட விடுமுறையும் வந்தாச்சு. இந்த விடுமுறை நேரத்தை வெறும் விளையாட்டோடு மட்டும் நிறுத்தாம நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அறிவு கனியை சுவைக்க போறோம். அதுதான் உலக பொதுமறை திருக்குறள்.
2: கோடை விடுமுறையும் திருக்குறளும். நண்பர்களே, வெயிலுக்கு பயந்து வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கும் மாணவர்களுக்கு திருவள்ளுவர் என்ன சொல்றார் தெரியுமா? கேடில் விழுச்செல்வம் கல்வி, ஒருவருக்கு மாடல்ல மற்றவை எவை. நாம சேர்த்து வைக்கிற சொத்து எல்லாம் ஒரு நாள் அழிஞ்சு போகலாம். ஆனா இந்த விடுமுறையில நீங்க கத்துக்கிற கல்வி அப்படிங்கிற செல்வம் உங்களை விட்டு என்னைக்குமே அழியாது. அதனால ஒரு நாளைக்கு ஒரு குறள் வீதம் இந்த 60 நாள் விடுமுறையில 60 குறள்களை படிச்சு பாருங்களேன். அது உங்க வாழ்க்கையே மாற்றிடும்.
3: விருந்தோம்பல் இந்த கோடைக்கு ஏற்றது. வெயில் காலத்தில் வீட்டுக்கு வர்றவங்களுக்கு ஒரு சொம்பு தண்ணி கொடுக்கிறது எவ்வளவு பெரிய புண்ணியம் தெரியுமா? வள்ளுவர் விருந்தோம்பல் அதிகாரத்துல அழகாக சொல்கிறார். மோப்பக் குழையும் அனிச்சம் முகத்திருந்து, நோக்கக் குழையும் விருந்து. அனிச்சம் பூவை மோந்து பார்த்தாலே வாடிடுமாம். அதுபோல வீட்டுக்கு வர்ற விருந்தினரை நாம முகம் சுழிச்சு பார்த்தாலே அவங்க மனசு வாடிடும். இந்த விடுமுறையில வீட்டுக்கு வர்ற சொந்தக்காரங்களை இன்ப முகத்தோட வரவேற்க கத்துக்குவோம்.
0: மாணவர்களுக்கான அறிவுரை. இப்ப இருக்கிற சூழல்ல மாணவர்கள் செல்போன்லயே காலத்தை கழிக்கிறாங்க. அவங்களுக்காக இதோ ஒரு குறள். தொட்டனை தூறும் மணற்கேணி, மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு. மணற்கேணியை தோண்ட தோண்ட எப்படி தண்ணீர் சுரக்குமோ அதுபோல புத்தகங்களை படிக்க படிக்கத்தான் நம்ம அறிவு வளரும். இந்த விடுமுறையை ஒரு தேடலா மாத்துங்க.
4: நேரத்தை பயன்படுத்துதல். நண்பர்களே, விடுமுறை நான் முழுக்க தூங்கிட்டே இருக்கணும்னு இல்லை, நேரத்தை சரியா பயன்படுத்தணும்னு வள்ளுவர் சொல்லுறார். காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனும் நாளத்தின் மான பெரிது. சரியான நேரத்தில் செய்யும் சிறிய விஷயம் கூட பெரிய பலன் தரும். இந்த கோடை விடுமுறையில நீங்க கத்துக்கிற ஒரு நல்ல பழக்கம் அது உங்க வாழ்க்கையே முழுக்க மாற்றிடும்.
5: ஒழுக்கமும் நல்ல பழக்கமும். இன்னொரு முக்கியமான விஷயம் ஒழுக்கம். விடுமுறைன்னு சொன்னா கட்டுப்பாடு இல்லாம இருக்க கூடாது. இதை பற்றியும் வள்ளுவர் அழகாக சொல்கிறார். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். நம்ம வாழ்க்கையில் உயர்வு வரணும்னா ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். இந்த விடுமுறையில் நல்ல பழக்கங்களை வளர்த்துட்டீங்கன்னா அது உங்க வாழ்க்கைக்கு பெரிய அடித்தளமா இருக்கும்.
1: ஆகையால நேயர்களே, இந்த கோடை விடுமுறையை வெறும் விடுமுறையா பார்க்காம வள்ளுவர் காட்டிய வழியில் வாழ பழகுவோம்.

நிகழ்ச்சியில் கடைசியாக நம் அனைவருக்கும் இந்த விடுமுறையில் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை பள்ளி மாணவர்கள் உறுதிமொழியாக எடுக்க போறாங்க. இதை கேட்டுட்டு இருக்கிற நீங்களும் உங்க வலது கையை முன்னாடி நீட்டி இவங்க கூட சேர்ந்து சொல்லுங்க.

0: நான் இந்த விடுமுறை காலத்தில் ஒரு சிறு செடியையாவது நட்டு அதை அன்போடு வளர்ப்பேன் என உறுதி கூறுகிறேன்.
1: வெயில் காலத்தில் தாகத்தினால் தவிக்கும் பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் என் வீட்டு வாசலில் ஒரு பாத்திரத்தில் குடிநீர் வைப்பேன் என உறுதி கூறுகிறேன்.
2: செல்போன் மற்றும் வீடியோ கேம்களில் என் நேரத்தை வீணாக்காமல் நல்ல கதை புத்தகங்கள் வாசிப்பேன் என உறுதி கூறுகிறேன்.
3: என் தாத்தா பாட்டியிடம் கதை கேட்டு மகிழ்வேன். நம் ஊர் மண்ணின் பாரம்பரிய விளையாட்டுகளை விளையாடுவேன் என உறுதி கூறுகிறேன்.
4: பிளாஸ்டிக் பைகளை தவிர்த்து துணி பைகளை பயன்படுத்துவேன். மின்சாரத்தையும் தண்ணீரையும் சிக்கனமாக செலவிடுவேன் என உறுதி கூறுகிறேன்.
0: அருமை மாணவர்களே, நேயர்களே, நீங்களும் இந்த உறுதிமொழியை ஏற்றுப்பீங்கன்னு நம்புகிறோம். இயற்கையோடு இணைவோம், இனிய விடுமுறை கொண்டாடுவோம்.

நிகழ்ச்சியில் இதுவரை நேயர்களை கேட்டு மகிழ்ந்தது பள்ளி மாணவர்களாகிய நட்சத்திரம் குழுவினர் இணைந்து வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவர்கள் பிரியங்கா, தீப்தி, ரம்யா, சிவசிரிதா, ராஜேஸ்வரி மற்றும் சக்தீஸ்வரி.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் தமிழ்ச்சொல் மாலை. இன்றைய தமிழ்ச்சொல் மாலை நிகழ்ச்சியில் தொடர்ந்து நேர்கள் கேட்க இருப்பது திருமதி எம் டெஞ்சினி அவர்கள் எழுதிய கவிதைகள். தமிழ்பெண். இலக்கிய சோழதனில் இளங்கன்னி போல் இதழ்விரிய சிரித்து நிற்கும் என் இனிய தமிழே. இலக்கிய சோழதனில் இளங்கன்னி போல் இதழ்விரிய சிரித்து நிற்கும் என் இனிய தமிழே. கம்பன் உன்னை ராமாயணத்தில் கட்டித் தழுவிய போது நீ ஒரு காதலியாய் தோன்றினாய். சிலப்பதிகாரத்தில் இளங்கோ உன்னை கண்ணகிக்கு கருத்தாய் சித்தரித்த போது கண்ணிற்கழகு அணியாய் தோன்றினாய். தொல்காப்பியர்த்தம் காப்பியத்தில் உன்னை தொட்டு கொஞ்சி கழிக்கும் போது நீ தொல்லழகியாய் தோன்றினாய். வள்ளுவன் உண்மையை உலகிற்குரைக்க வாளாய் வீசிய போது நீ வீர மங்கையாய் தோன்றினாய். பாட்டுக்குறிப்புறவன் பாரதி பாரதத்தாயின் கற்புக்கு உன்னை காவலாய் படைத்த போது பாசமிகு தாயாய் தோன்றினாய். சங்கம் வளர்த்த தமிழ் புதல்வியே, சரித்திரத்தில் சந்தனமாய் மணக்கும் தமிழ் மகளே, கற்சிலைக்கு நீ கனிமொழியாய் மலர்ந்தாய். கற்பனைக்கு நீ தூகை விரித்தாடும் மயிலாய் வந்தாய். கற்பவர்க்கு தேன் துளியாய் நுழைந்தாய். உன் மென்னடையும் நல்லிடையும் என்றும் உயிரும் மெய்யுமாய் துடிக்கும் இளமையும் கண்டு துவளாத நெஞ்சம்தான் உண்டோ தொல்லுலையில்? அத்துணை தமிழே, இலக்கிய சோழதனில் உந்தன் கைகளை பற்றி உலாவரத் தோன்றுதடி எனக்கும்.
1: தும் தும் தும் தனந்த தும் தும் தும் தனந்த நந்தும் தும் தும் தும் தனந்த தும் தும் தும் தனந்த நந்தும் மோகம் என்னும் தீயில் என் மனம் வெந்து வெந்து உருகும். வானம் எங்கும் அந்த பிம்பம் வந்து வந்து விலகும். மோகம் என்னும் மாய பேயை நானும் கொன்று போட வேண்டும். இல்லை என்ற போது எந்த மூச்சு

0: dum dum dum dum dum dum dum dum dum dum.
1: நிகழ்ச்சியில் இதுவரை நேயர்கள் கேட்டுக்கொண்டிருந்தது ஆகாஷவாணி திருவனந்தபுரம் நிலையத்திலிருந்து ஒலிபரப்பான தமிழ்ச்சொல் மாலை. இத்துடன் இந்திய நிகழ்ச்சிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது எம் சங்கீதா கிருஷ்ணகுமார். நன்றி, வணக்கம். தமிழ்ச்சொல் மாலை.